0: ஹலோ, எஸ் சார். ஆ, வரேன் சார்.
1: நமஸ்காரம் சார்.
2: வளரும்போ பிளரையும் பிளரும்போ வளரையும் செய்யும் பார்ட்டியாகும் நம்மளே. குரூப்புகள் இப்ப வந்து வந்து நம்ம பார்ட்டியில் அணிகளை பிரதானப்பட்டதா. ஆடி நிற்கிற எம்எல்ஏ பண்ணா குத்தி தட்டிய ஓடாம்பல் போல உறக்காம் அடக்காம். நமக்கு ஈ பிரோபலம் ஒன்று சோல்வ் செய்ய எந்த மார்க்கம்?
0: ப்ரொவிஷன் ஒன்றும் காணுன்னு சார். எகென்ஸ்ட் ரோலாய் செய்யணும். கேபினட் டிசிஷன் வேணும்.
2: கேபினட் டிசிஷன் ஒக்கே ஞாபக சி எம் கொண்டு எடுப்பிச்சோளா. தான் அட்வைஸ் நோட்ஸ் எழுதி வைக்கா மதி. எத்தனையோ அன்டிசர்விங் ஃபைல்ஸ் தான் பாஸ் ஆகி விட்டு இத்தவணை மாத்திரம் எந்த எத்தனை புத்திமுட்டு. ஒரு க்ளீன் இமேஜ் உண்டாகவுள்ள தொடக்கமாயிருக்கும். அதுகொண்டும் இனி ஒரு காரியம் இல்ல. கரப்ட் ஆபீசேர்ஸ் லிஸ்டிலா தந்த பேரும்.
3: அல்ல, இனி இது நடத்தி தரான் ஐஏஎஸ் புதியில் புதிய வல்ல பழுதும் உண்டாவோ. ஞானது சகிக்கணும் ஜாக்கோச்சா. பத்து பதினஞ்சு முடக்கு இயாள் என் கை கிட்டுபோது வெறும் மூணு அக்ஷரம் உள்ள கொச்ச ஐஏஎஸ்காரனாயிருந்து. இப்ப அங்கே நல்லல்லோ பிரகல்பனாய ரெவன்யூ செக்ரட்டரி அல்லே. வேற கழிவும் சீனியரிட்டி உள்ள ஐஏஎஸ்காரோடு இல்லாஞ்சிட்டு வந்தல்லோ. இயாளை இவடம் வரை எத்திக்க ஞாபட்ட பாடம் எனிக்கல்லே அறியூ.
2: கான்ட்ராக்டர் ஒருபாடு கோச்சும் காசு முழிக்க இயாளை இவடம் வரை எத்தான். இவட ஆர்க்கும் அறியா வையாத்தது. ஃபயல் ஒன்னோடு ஸ்டடி செய்துட்டு செய்ய பற்றது செய்தேக்கு. பாக்கி காரியம் ஞாபகம் நோக்கோளா. யுமேகோ
3: பையனல்லே.
2: இப்ப இறங்கணும் வீட்டில் குட்டியான விளிக்க
4: எந்தின
2: காரணம் வந்து போத்தியப்பட்டி வரும்.
4: அத்தே உள்ளு. எந்த வீட்டில் ஞான் இறங்கி வரணும். அது காரணம் அறிஞ்சே பற்றும்.
2: செய்ய பாடலாத்தொண்டு ஜெயிப்பிச்சு ஒரு கரப்ட் ஆஃபீஸர் என்ன பேர் சம்பாதிச்சு போட்டே. என்னங்க செய்ய பற்றில மினிஸ்டர் முறை விளிச்ச ஓவரிக்க. யுவர் அன்கிரெட்டட் ஃபாதர் அயன் கொலச்சோறு இவட ஜீவிக்கிறேக்காலும் பேதம் ஆத்மஹத்திய. என்னோட ஆத்மார்த்தத்தோட ஒரு கணியெங்கிலும் நினைக்கணும். நீ இப்ப என்னப்பம் வரணும்.
4: ஓ, ஆத்மார்த்தத உள்ள ஒராள் கல்யாணம் கழிக்காமும் பண்ணு. ഭാര്യയെ പോലെ ഒരുത്തി ലോകം മുഴുവൻ കൊണ്ട് നടന്നിട്ട് എന്റെ അച്ഛന്റെ കയ്യിൽ കാശ് കണ്ടപ്പോ എല്ലാം മറന്നവളെ ചതിച്ചില്ലേ. അല്ലെങ്കിൽ അമ്മയും പെങ്ങുമാരും എല്ലാം തെരുവിലിറങ്ങേണ്ടി വന്നേനെ. അല്ലേ, നിങ്ങൾ എന്നെയും ചതിക്കായിരുന്നു.
2: നിന്റെ അച്ഛനടി ചതിയൻ വഴിമുട്ടി നിൽക്കുന്ന നേരത്തെ ഒരു രക്ഷകനെ പോലെ വന്ന് എന്നെ ഒരു അടിമയാക്കി തളക്കായിരുന്നു. അയാൾ
4: എന്റെ അച്ഛൻ ചതിച്ചില്ലായിരുന്നെങ്കിലേ പണ്ട് തന്റെ തൂങ്ങിച്ചത്ത പോലെ തള്ളയും പെങ്ങന്മാരും എല്ലാം തൂങ്ങിച്ചാടേണ്ടി വന്നേനെ.

கணவனின் குற்றங்களை கணப்போதில் மறந்திடுவாள், கணவனின் குற்றங்களை கணப்போதில் மறந்திடுவாள், குணத்தாலே வசப்படுத்தி குடும்பத்தை விளங்க செய்வாள். புலநல பொண்ணு இந்த உலகத்தின் கண்ணு, புலநல பொண்ணு இந்த உலகத்தின் கண்ணு, வீட்டிலுள்ள குறைபாட்டை வெளியிடவே மறுத்திடுவாள், வீட்டிலுள்ள குறைபாட்டை வெளியிடவே மறுத்திடுவாள், காட்டு வெள்ளம் போல்